அதிசரதங்ககல்யாணகுலகலம் அப்ரமேய கிருபாரத்னாகரம் பகவந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணமாம் பிரபத்யே. ஓம் அப்ரமேய கிருபாரத்னாகராய பகவதே ஸ்ரீராமச்சந்திராய நமஃ. சரணகமலேஷு மந்திரபுஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி நமஸ்கரோமி. மர்ஜனம் பௌரிஜானாம் மர்ஜனம் சுகதம் பதாம் சரிணனேயமதூதானாம் ராம ராமேத்தி கர்ஜனம் ஸ்ரீசீதானாம் நாம் மகாராஜ கீ. சந்தபடே பரமார்த்தே வேதத்தனே அவதூத் ராம நாம கே கர்ஜனா பாகஜாயமதூத் ஸ்ரீசீதானாம் நாம் மகாராஜ கீ. ஸ்ரீராம் லலா பகவான் கே, ஸ்ரீ ஹனுமான் தே மகாராஜ கே, ஜெய ஸ்ரீராம், ஜெய ஜெய ஸ்ரீராம். நம பார்வதி பதே ஹர ஹர.